அனுபவ ஹர ஹர ஹரலி வல்லாகி ஹர உர் தாரையோ குரு நிமுகப்பா கோட் கோட் கே தோக் சப ஜன கே ஹர தூர் கியே இக் பலஃபா துமரே ஜான தும்ஹீ தே ஜானே பிரப ஜானியோ ஜன தே முகஃபா ஹர ஹர ஆப் தரியோ ஹர ஜன மஹ ஜன நானக ஹர பிரப இக் ஃபா பிரபாத்தீ மஹல்லா சௌத்தா குரு சத்குர் நாம தரடாயோ ஹர ஹர ஹம மோயே ஜீவே ஹர ஜப் பா தன் தன் குரு குரு சத்குரு பூரா பிக் டுப் தே பாஹா தே கட் பா ஜப் மன ராம நாம அர தம்பா உப ஜம்ப பாயே நா பாய கத்து குரு பூரே ஹர பிரபலா பா ரஹா ராம நாம ரச ராம ரசாயண ரச பியா குருமத ரச பா லோ மனூர் கஞ்சன மில சங்கத் ஹர உர் தாரியோ குரு ஹர பா ஹோ மே பிக்கியா நித லோப லோபானே போத்த கலாத் மோஹே லுக பா தின் பக சந்தனா சேவே கபூ தே மனமுக பூம்பர பர்பா துமரே குண தும்ஹீ பிரப ஜானஹோ ஹம பரே ஹார் தும் சரண பா ஜியோ ஜானஹோ த்யோ ராக்கோ சுவாமி ஜன நானக தாஸ் துமன் பா சகா ஏக பிரபாத்தி பேபாஸ் படத்தால் மஹல்லா சௌத்தா ஏக ஓங்கார சத்குரு பிரசாத் ஜப மன ஹர ஹர நாம நிதான ஹர தர்கா பாவஹ மான ஜின ஜப்பியா தே பார பரான ரஹாவ் சுன மன ஹர ஹர நாம கர தியான சுன மன ஹர கீரத் அட்சட் மாஜான சுன மன குருமுக பாவஹ மான ஜப மன பரமேஸ்வர பரதான கின் கோவை பாப குட்டான மில நானக ஹர பகவான பிரபாத்தி மஹல்லா பஞ்சவா பேபாஸ் ஏக ஓங்கார சத்குரு பிரசாத் மன ஹர கியா தன் சப சாஜியா பஞ்ச தத் ரச ஜோத் நிவாஜியா சேஜா தரத் பர்த்தன் கோ பானி நிமுக நா வசாரஹோ சேவஹோ சாரிக பானி மன சத்குர் சேவ ஹோயே பரமகதே ஹர்க சோக தே ரஹ நிராரா தா தூ பாவஹ பிராண பதே ரஹாவ் காப்பட போக ரச அனுக் புஞ்சாய மாத பிதா கடம்ப சகல பனாய ரிஜிக சமாஹே ஜல தல மீத சோ ஹர சேவ ஹோ நீதா நீத தஹா சகாயி ஜெஹ கோய நா ஹோவ கோட பராத இக் கின் மஹ தோவ.